0: 十分钟车程的彪尔托阔伊乡巴扎，是附近十多个村的露天超市，每周六人潮涌动。这里不仅是集市，也是情感交汇处。
1: 然后拼音本，双线本也有，还有作文本。
2: 啊，作文本好的呀，一斤的是多
3: 少？
2: 一斤的，还包的，一斤的。我吃过吗？俺们把俺们包了，俺们不错啊。
4: 这个可乐得吃了。
2: mana üstüne mana mana kilitli. Kipağa kanak et.
4: Tişinle kipağa.
2: Ha tişinle kipağa. Balgan da kelbeye koyvanın.